அங்கே ஆஷா முதாய் ஜெப்பு பலாய் ஜாக கார்ச்சி முதாய் கேர் தே கங்கா பூஜா இப்போ விஜயா தசமி அவுஹாய் ஜரா ரோ அங்கே சிமி சே அபோன நாய் நானி பாகை சேப் மானும் ஆ ஜாகோ சிங்காசனி கவுன் சான தாக்கங்கே பெல்லாய் கேனோ ஜங் ஆசுக்தானிக்கு சான தாக்கங்கே மசா அவுஹாய் சிதக் டங்மணி அவுஹாயிரோ ஜங் சாய்மானும் ஆ தமு நாய் நானி தாக்கங்கே சினி

அங்கேசங் சைமனோ 1809 ஏடிவோ ஓ மனக்கிசிங் சோங் சிங்னா டேசி நித்ரிப்ரா ஹாஸ்டேனி சிங்ஹாச்சன் எபாக்கைபா அச்சுக் தாய் புபாக்ரா ரக்னி அப்புறம் சங்கபாமா ராஜ்மாலா ரக்னி விஷிங் தீனோம் சங் சைமனோ தோ சைமனோ நம்ம சொன்னாங்கே நோரக் சினி பாண்டா கனாய் தங்கி எவ்வளவு நோரக் தேவ காஹ்கே சைமானா நெஹங்கே விசா பாய்மானி விஷிங் தை பொரிமானி விஷிங் தை தோ சைமானாய் நான்